0: திவே எஃப்எம் 91 மெகாஹெர்ட்ஸ் திவேங்க முனிஃபு எஃப்எல் வாத்திய நுமுக அபதுஸ்
1: மீ இஸ்மாயில் அஃபான் ரங்குல நூக்குல அழிக்குல உதுக்குல ஃபெனையே திவெஹியுடும் அடுவாமுத்திதானி 91 மெகாஹெர்ட்ஸ் திவெஹி எஃப்எம் தொம்வெளி